தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தரி சதல தஜ்ஜனு சதலு தத்துமி தத்துமி தச்சனு தட்டு சரித தனத்த